Irene, அதாப்பி கதாபாக்கரே மரியசெல் குணத்திலக்குகன அய ஸ்ரீலங்காவே பைலா ரஜின லெச கிருள் பலந்துவாட்ட கிசிந்து வரதக்னே அய ஏட்ட சடலன லெச அப்பி சனசன்னட்ட தாஸ் கணனக்கு லக்ஷ கணனக்கு ஸ்ரீலங்கிய ரசிக்கன் சங்கீத லோலின் சனசன்னட அய ஏ காரியம் டிக்க சிது கல்ல தீனோ அய வேதிகா சிய கணனகட்ட தாஸ் கணனகட்ட நகின்னட்ட ஏதி அய மே கீத சமுதாய அப்பவெத லபா தென்னட போஹோ துப் கம் கட்டலு வினின்னட ஏதி ஐகே ஏ கந்தலு தாரிய மதின் ஸ்ரீலங்கிய சங்கீத கலாவட தாயாத கல சுந்தர கீத போஹமாய் ஐகே ஹண்டட அப்பே ஸ்ரீலாங்கிக்கன் தவ வசர கணனாவக் நர்த்தனே தேவி இதன் மினிசுன்கே சத்துட வெடுவேன் மேலேச தமன்கே ஜீவித்தேம் புதக்கல மரியசெல் தம புத்துட்ட பிது கீத ஆகின மே பதாதா சந்தல் அப்பி மே விதியட்ட அவசான கரமு ஐட்ட சீன நிலும் மலக் வண்ணட தியூ ஹபை ஸ்ரீலாங்கிய சங்கீத கலாவட்டம் சங்கீத லோகேட்டம் ஐய சீன நிலும் மலக்விய எசைனம் கெண்டி லமிஸ்ஸுகே சினாவத் சமக சுந்தர ராத்திரியாக் ஒபட்ட தாபர ஸ்ராவகினி சுபராத்திரியாக் அபி நவதத் பதாதா சந்தல்லாக் சமக ஹமு